வந்தல் நம் ஹப்பு கைக்கம்ன ப உட்பகி ரிஜோலுஷன் அமப்பா சௌக்ரே சர்க்கார் பாடிப்பு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்டிஏகி மிபமமா நியூ டெல்லிக்கு பாரத் மந்த பம்த பங்தோக்ரே மிபமது லிபாகசி சகோதரனபகிதம பைக்கலிப புரோகிராம் சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புரோகிராம் சிங் அமதி மோடி சர்க்கார்ன கும்ஜா லிசிங் அணி நிபுத்தரேட் பாவுத லிபாகசி மப்பூங் பான சகோட்ப லிபாகம உஹென்னப மீடியங் தம்லிப அது நௌஹோம்னன யக்சின்கி பிரதான் மந்திரி நரேந்திர மோடிக்கு பிரான்ஸ் அமசும் ஸ்லோவாக்கியாகி நுமித் தருமிகி கொங்சத் தாங்ச நுமித்தகி ஹவுருகனி மாகி கொங்சத்கி அஹன்பு சருக்த நுமைஜங் நுமித்த பிரான்ஸ்கி ராஷ்டிரபதி இமானுவல் மேக்ரோன்கா லேவாகனி யோய்ப வபம் கயா கனகனி லுச்சிங் பண்டின பாரத் இனோவேட்சு ஹவுதோகனி மாகி அனிசுவ கொங்சத்த தாசிகி தர மரி அமசும் தர தருக்த ஸ்லோபா ரிபப்ளிக் சட்கனி அமிஷும் ஃபிஃபா வேர்ல்ட் கப் லிசுங்கனி குந்தருக் ஹயங்தகி யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெக்சிகோ அமிசும் கனடாட ஹவுருகனி மத்தம் தாக்கி தரமாப்பன் பாவ சட்டகதவ டோர்னமெண்ட் அசித அஹன்ப ஒய்ன திம் நிப்பு நிப்பான சருகியாகனி டோர்னமெண்ட் அசி லேபாகும் அசிகி சஹர் தர தருக்த பங்தோக்கனி அஹன்ப மேட்ச் இடாய் நுமிட்ட குரூப் ஏகி மேட்ச் அமத மெக்சிகோகி சிட்டி ஸ்டேடியம் த மெக்சிகோக சவுத் ஆப்பிரிக்காக சனகனி பவுலு ஜனே